0: இளங்கலாவ லங்கா விழாவின் பாந்தரேகாய்
1: லைவ் எஃப்எம்
2: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம லைவ் எஃப்எம்
3: liveFM.lk